0: You're listening to Resonance Extra.
1: Your attention please. Train number 16345, Lokmanya Tilak Trivandrum Express via Alappey will leave promptly from platform number 3.
2: ஐஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில் வெள்ளம் வெள்ளம் வெள்ளம் வெள்ளம் வெள்ளம் வெள்ளம் வெள்ளம்

மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். திமி தா தீம் தக்கிட்ட தக்க திமி தா தீம் தக்கிட்ட தக்க திமி தா தீம் தக்கிட்ட.